0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ இடியும் ஏக்கிரே வேர்க்வாரோ
0: அலிஷானி விருக்கும்
1: மார் மேப்பாச்சோ இடியுனோ ஆர் ரேடியோ

0: ஆயிரம் ஏற்கனவே உயர்க்குவாரோ
1: மார்மே பாச்சோ
0: இடியுன்னோ ஓர் ரேடியோ.
2: Pretty beat.